0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: Sand Dunes with Akshay on Home 92.2 FM.
2: Home FM presents Tamil Song of the Hour. Tamil Paattu Kekalama. Brought to you by Aru Ayurveda RS. Agathir Building, Alvankul, Parthubai.
3: Hi Malini. I'm Krishnan. Na idha solli aganum. Nee avlo valaga. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் நம்ம எல்லாத்தையும் முந்தே

ஆனந்த ஜெகதானந்தம் சங்கீதம் ஆனந்த ஆனந்தானந்தம் ஜெகதானந்தம் சங்கீதம்.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You are listening to Mid Mornings with Nithya.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: Traffic update. Traffic update.
2: Brought to you by ABC Cargo & Co.
1: Traffic update. Traffic update.
2: Brought to you by ABC Cargo & Courier. Number 1 in GCC. லோகத்தெவிடேக்கும் நீங்களுடைய சாதனங்கள் எத்திக்கும் ABC Cargo யுடை Back to Home Express Services லுடை. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC supply.
3: நீங்கள் கேட்டு உண்டிருக்கின்னது Mid Mornings with Nithya.

0: சுகம் எஃப்எம் பிரசன்ஸ் தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் தமிழ் பாட்டு கேட்கலாமா? பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன்கோல் பருத்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது மலையாளிடா வித் ஷீபா.

தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பருத்துபாய். You are listening to That's All with Asif.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You are listening to Back to Home with Asif.

0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றப்படியா
2: மழையிலும் வெயிலும் கூட